ரேடியோ ITN ராத்தட்ட வக கேன ரேடியோ தாஷக்க துணக்க லக்கண அபிமானிய சமகி நவதம ரேடியோ ரியாலிட்டியா.

புதிய அட்டை வினாடி நவையாய் சர்ச் லைட் சமாஜ காத்திக்காக ஆரம்பிக்கணும்னு அப்படி அவசராய் அபி இதாம பலதாயி மாற்றுக்காவாக ரட்டை அநாயகத்தை ரட்டை சங்வர்தனை வினுவின் அது தவசம் என்கிறன்னு அப்படி தீர்மானிக்கணும் ரட்டசல்லி உபயான் பொல் சங்வர்தன மண்டலிய அலுத்து யோஜனாவா கலுத்து வெடபிலி விலக் கரகினோம் இத்தமாய் தெபிலி கம்மான வியாபிருத்தி தெபிலி கம்மான தேசிய பணஹக்க ஸ்ரீலங்காவை விவித பிரதேச கேந்திர கரகன மின் ஆரம்ப கிரீம் மே ஜாத்திக வெடபிலி விலே அரமுன பலாபுருத்தினோம் மே ஹரஹா மொன விதிகிறது ரட்டட்டு டொல உபயான் சூதானம் என்ன மே சதா தீன தக்ம கொய்யா காரை இந்த நிர்மாண விழா தீன் மே ஆதி

குட் மார்னிங். உதய 10:12 வெளாவ அது சுப்புறது தவசை நுப்புறது விதியட் நுப்புறது கட்டான கேனவாக ஏத்துனா மாம தமா இன்னே சொட்டாக் விதர பொட்டாக் விதர அசனீப தாத்துவைக்கு ஹவை மாம் சாத்து டிங்குவாத் தெக்கனே பொட்டாக் தினோ மே தவசலார் கேசே எம்பிடிசா வார் இவகே தேவால் திகாத் தினோ எடிசா பாரிசங்க நானி வாரியம் கேக்க தேங்குவல் டேனவனா அடு கானே மாஸ்க் எக்காக் தாகினான் நமுத்தைக் கிரானிப்பா முகது மீ வகை லெடாயத்துரு தாரி அமாரி அங்கே அம்மாரு ஹித்தே அம்மாரு ஒக்கம் எதுனா எக்கு பார் ஹாடித ஓகே அது அகசுமசி தீசனிதா லசன தவசாக் லசன தவசாக் இடத தவசாக் பொந்த தவசாக் விசேஷம் மதக்கிறார் நோனி அகோஸ்து மாசம் இவருவேன் தவ ஹரீட்டும் தியன்னே எக்கமேக்க தவசாய் ஏன்னிசா அகோஸ்து மாசத் இவராய்க்கில் இதாகினா ஹெட்டு சத்திய பட்டாங்கண்ட தவளை தியே லாங் வீக்கெண்ட் எக்குத்தினோ மம தன்னவா திபுனா இது மம தன்னா சிக்குராத் சமஹாரி அசுனீப வேண நதி கவர் நதி வேண நதி மொனோ மொனோ ஹரி ஹேத்து சிக்குராத் நிவாடுவாக் தான்னதுக்கில் மாங்கிட்டோம் தேங்க் இது அது இத்தனோ ஐயோ தாச தாஸ் கவனம் பாக்குதற்கு எதிரிந்தலாம் ஹாய் கோமது மகிட்ட வேண்டது யாருனே மோட்டிவேஷன் எனக்கு தென்னை அதானே தவ மாச கீப்பாய் தியனே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தவ மாச ஹத்தராய் ஹரியட்டமா வாங்க ஜீவித்தே தவத் தேவாய்க்கு நடத்திட்டு தவ மாச ஹத்தராய் மே அவருத்தாக் புறாவட்டுவா இத்தாக் நீட்டியனா மே வகை தேவாய்க்கு நோக்கி தேகினேக்கில மாச அட்டாக் இவ்வரட்டம் இவராய் ஹவ சமஹாரிட்ட ஏத்தி தேவால் நீ மம்மே தேவாய் கரகாத்த ரவீந்த மம்மே தேவாய் கரகாத்த என்ன லொக்கு பிரச்சனையாக் நே மம தேங்க இத்தாக் நின்னவா ஹெட்டே இந்தாண்டாங் கோமாரி மம மகே ஜீவித்தே இத்திரு பிளான்ஸ் இத்திரு டார்கெட் சொல்லிட்டு கோமாரி ஆனோக்கே சம்மணி மம கல்பனா கல பலுவத்தையும் பொடாக் ஹித்தலா ஆப்பாசிட்டு மே நரக்க நேமே அவருத்த முந்துட்டு முந்தாய் மகே ஜீவித்தே சமஹாலாவோட துக்கிங் ஹிட்டு புதவாஸ் எத்துக்கிட்டு அப்ராதிகள் எத்துச்சு தவாஸ் ஒக்கும் மங் ஐங்க கல்லதா அழிவரா ஏ தவாஸ் தன்னே மகே ஜீவித்தே ஏ வகிம் அர அப்ராதி அப்ராகின் தியாகின் காரணாசிக்கரும் மினிசு அனே வகி மினிசு இவரை கியா இது இந்த மங் சாத்துட்டீங் வந்தானோ மாவாங்கினின் ஒபத் சாத்துட்டீங் கேல ஜீவித்தே சமஹார தேங்வல அப்படி அடி தெக்க துணா கிஸ்வர அடுத்தியான் அடியாக் பஸ்தரு கண்ணு வேணும் விழாவல் தேனும் என்ன அடிய பஸ்தர் அருகின் ஐ ஏ கத்த வகையினவே அடி தெக்க துணாக்கா திசராட்டி அண்ண பலாகின அடியாக் பஸ்தரு கண்ணு தவ மாச ஹத்தராக் தேனும் மாச அட்டாக் கீவுரு நாட்டு மக்கள் ஹத்தராக் கித்துரு விழா ஹெம்ம தேனும் என்ன சமய பட்டாங்க வாங்க ஜீவித்தே ஹொந்தும் காலக்கில் ஹித்தாகின ஜீவித்த இசராட்டி அண்ண அலுத் பலா பொறுத்து தேங்க அப்ப ஹித்தாகினோ மம்மி அவருது ரவிந்த மென் மேட்டுக்கு தமே கரண்ணங்கில் ஹித்தாகினிட்டு ஏட்டி ஒக்கொம்மங் கல் இவராகில் இத்தனை கிணக்கு இன்னானா தெகினே தவஹீன தேனோன அப்படி ஜீவித்தே கரண்ணே ஏ வகை தவஹீன கரை ஹதாகன் மே மாச ஹத்திர ஹேபேக்கர் கண்ணு வாட் சுப வெண்ணோனு ஜாய் வெண்ணோனு ஹெமதாம் லக்கண்ட ஆகினோட ஸ்பெஷல் அது மியூசிக் கராஜ் ஆகினோட அதுல அசனு குடாக் சிந்து குடாக் தென்னு மம் பலாகினோ மே பத்துட்டு மெசேஜ் கரண்ணு புலுவாங் ஏ வகை மகே வால் போஸ்டர் கத்தால ராஜ்

இரட்டையே நுண்ணியன ஹட ஆதரங்கி ஜோதி இரிதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியே.

0: ராட்டட்ட வகையன ரேடியோ பிரசங்க வேதிகாவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு கீராஷ்மி.
1: சமக தில் கி உரேஷா
2: සුබ දහම් වලක් දවල් දෙකයි විනාඩි 5යි ගිරශ්මි අපි දෙවනි පැයේ

0: FM 93.5, FM 93.7, La Khanda Radio ITN.
1: ராத்திரி நாமையாய் வினாடி விசியக்காய்